0: பரவாயில்ல அப்படின்னு.
1: Well, once you get aboard, you can blast off. Have a good trip, folks.